0: வணக்கம் நேர்களே, இன்றைய ஸ்னேக பாரதி தமிழ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
1: தரையில் நடமாடும் கலை, உலக புகழ் வாய்ந்த ஆட்டங்குடி டைல்ஸின் ஒரு கலை பயணம். ஒரு தரையால் ஒரு கதை சொல்ல முடியுமா? உங்கள் காலடிகளுக்கு கீழே என்றும் வாடாத மலர்கள் இருந்தால், என்றும் மங்காத வண்ணங்கள் இருந்தால், தலைமுறைகளின் நினைவுகளை சுமக்கும் வடிவங்கள் இருந்தால், ஒரு பழமையான செட்டிநாடு மாளிகைக்குள் நீங்கள் நடந்து செல்வதை கற்பனை செய்து பாருங்கள். முற்றத்தின் வழியாக சூரிய ஒளி உள்ளே நுழைகிறது. அந்த ஒளி மெதுவாக தரையின் மீது விழுகிறது. அப்போது தரை மலரத் தொடங்குகிறது. சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம், மலர்கள், இலைகள், பாரம்பரிய வடிவங்கள் ஆகியவற்றுடன் பின்னி பிணைந்த வடிவியல் அமைப்புகள். இவை இயந்திரங்களால் உருவாக்கப்பட்ட வடிவங்கள் அல்ல, அச்சிடப்பட்டவையும் அல்ல, பெருமளவில் உற்பத்தி செய்யப்பட்டவையும் அல்ல. இவை உருவாக்கப்படுகின்றன ஒவ்வொரு டைல்ஸாக மனித கைகளால். தமிழ்நாட்டில் ஒரு சிறிய நகரமான ஆத்தங்குடிக்கு வரவேற்கிறோம். இந்தியாவின் தனித்துவமான பாரம்பரிய கைவினை பொருட்களில் ஒன்றை உலகிற்கு வழங்கிய இடம் அது. இது ஆத்தங்குடி டைல்ஸின் கதை.

மணல், சிமெண்ட், வண்ணம் மற்றும் கைவினை திறனின் கதை. ஆனால் எல்லோவற்றிற்கும் மேலாக சாதாரண பொருட்களை அசாதாரண கலையாக மாற்றும் மனிதர்களின் கதை. தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது கலாச்சாரம் செழுமை மிக்க செட்டிநாடு. பிரம்மாண்டமான மாளிகைகள், சிறப்பு மிக்க கட்டிடக்கலை, தனித்துவமான உணவு வகைகள் மற்றும் நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகத்தின் பாரம்பரியம் ஆகியவற்றிற்கு பெயர் பெற்ற பகுதி இது. இந்த கட்டிடக்கலை சூழலின் நடுவே அமைந்துள்ளது ஆத்தங்குடி. இங்கு தரையே ஒரு ஓவிய திரையாக மாறிய இடம். பாரம்பரியமான பிரம்மாண்டமான வீடுகள், விசாலமான முற்றங்கள், அழகிய தூண்கள், செதுக்கப்பட்ட மரக்கதவுகள் மற்றும் வண்ணமயமான உட்புறங்களுடன் வடிவமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த வீடுகளுக்கு தனித்துவமான அடையாளத்தை அளித்த இன்னொரு அம்சம் இருந்தது. அது தரை, ஆத்தங்குடி டைல்ஸ். இந்த கட்டிடக்கலையின் மரபின் முக்கியமான ஒரு பகுதியாக மாறின. அவற்றின் அழகு வெறும் அலங்காரத்திற்கு மட்டும் இல்லை, அவற்றில் பிரதிபலித்தது அவற்றை உருவாக்கிய கைவினை கலைஞர்களின் கற்பனை திறன். கவனமாக கேளுங்கள். ஒரு வடிவம் மலரை நினைவுபடுத்தலாம், மற்றொன்று பாரம்பரிய வடிவியல் அமைப்பை நினைவுபடுத்தலாம். சிலவற்றில் சமச்சீரான வடிவங்கள், மற்ற சிலவற்றில் இயற்கையின் காட்சிகளின் சாயல்கள். உலகம் எவ்வளவு நவீனமடைந்தாலும் இந்த வடிவங்களுக்கு பின்னால் இருக்கும் கைகள் இன்னும் ஒரு பழமையான தாளத்தை பின்பற்றி கொண்டு இருக்கின்றன. அப்படியானால் ஒரு ஆத்தங்குடி டைல்ஸ் எவ்வாறு உருவாகிறது? அதற்கான பதில் ஆச்சரியப்படத்தக்க வகையில் எளிமையானது. மணல், சிமெண்ட், வண்ண நிறங்கள் மற்றும் தண்ணீர். ஆனால் இவற்றையெல்லாம் இணைக்கும் உண்மையான மூலப்பொருள் கைவினை திறன். கைவினை கலைஞர்களுக்கு அடிப்படை பொருட்களை மிகுந்த கவனத்துடன் தயாரிக்கிறார். அச்சின் உள்ளே மென்மையான சிமெண்ட் அடித்தளம் தயாரிக்கப்படுகிறது. அதன்பின் வருகிறது மிகவும் சுவாரஸ்யமான கட்டம், அதுதான் வடிவமைப்பு. நவீன தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் ஓடுகளில் ஒரு வடிவமைப்பை டிஜிட்டல் முறையில் அச்சிட்டு ஆயிரக்கணக்கான பிரதிகளை உருவாக்க முடியும். ஆனால் இங்கே கைவினை கலைஞர்கள் ஒவ்வொரு வடிவத்தையும் கைகளால் உருவாக்கிறார்கள். ஒரு உலோகம் அல்லது பித்தளை வடிவமைப்பு அச்சு ஓட்டின் மேற்பரப்பில் வைக்கப்படுகிறது. அச்சின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு வண்ணத்தை குறிக்கிறது. கைவினை கலைஞர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் வண்ணம் கலந்த சிமெண்ட் கலவையை மிகுந்த கவனத்துடன் நிரப்புகிறார்கள். ஒரு வண்ணம், அதன் பின் மற்றொரு வண்ணம், மீண்டும் மற்றொரு வண்ணம். ஒரு சிறிய தவறு கூட முழு வடிவமைப்பை பாதித்து விடலாம். இங்கே எளிதாக செய்ததை திரும்பி பெற முடியாது. கீபோர்டில் குறுக்கு வழி எதுவும் இல்லை, டிஜிட்டல் திருத்தமும் இல்லை. இருப்பது கைவினையாளர்களின் கண்களும் அவரது கையின் நிலையான இயக்கமும் மட்டுமே. வண்ணங்கள் ஒன்றோடு ஒன்று சந்திப்பதை பாருங்கள். மஞ்சள் பச்சையை தொடுகிறது, பச்சை சிவப்பை சந்திக்கிறது, சிவப்புக்கு அருகில் நீலம் அமர்கிறது. ஒரு வடிவம் உருவாக தொடங்குகிறது. தனித்தனியாக தெரிந்த வண்ணங்கள் இப்போது ஒன்றிணைந்து ஒரு முழுமையான கலைப்படைப்பாக மாறுகின்றன. அச்சு உயர்த்தப்படுகிறது. அந்த கணத்தில் இதுவரை அச்சுக்குள் மறைந்திருந்த வடிவமைப்பை கைவினையாளர்கள் முதன் முறையாக பார்க்கிறார்கள். அந்த ஒரு வார்த்தை, பொறுமை, அதுவே இந்த கைவினை முழுவதையும் விளக்கக்கூடும். ஆத்தங்குடி டைல்ஸ் அவசரமாக உருவாக்க முடியாது. ஒவ்வொரு அழகான டைல்ஸுக்கு பின்னாலும் ஒரு கைவினை கலைஞர் இருக்கிறார். எவ்வளவு வண்ணம் பயன்படுத்த வேண்டும், எவ்வளவு சிமெண்ட் கலக்க வேண்டும், அச்சை எவ்வாறு வைக்க வேண்டும், கலவையின் தன்மையை எவ்வாறு உணர வேண்டும்.

0: வேண்டும். மிக முக்கியமாக, ஒரு தவறு நிரந்தரமாக மாறுவதற்கு முன்பே அதை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள அவர்கள் பல ஆண்டுகளை செலவிட்டிருக்கலாம். தலைமுறைகளாக பாரம்பரிய அறிவு புத்தகங்களின் வழியாக பயணிக்கவில்லை, கவனிப்பின் வழியாக பயணித்தது. ஒரு குழந்தை கவனிக்கிறது, ஒரு இளம் பயிற்சியாளர் உதவுகிறார், கண்கள் ஏற்கனவே புரிந்து கொண்டதை கைகள் மெதுவாக கற்றுக்கொள்கின்றன. இப்படித்தான் கைவினைகள் உயிர் வாழ்கின்றன. பொருட்களின் மூலம் மட்டுமல்ல, ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு பரிமாறப்படும் அறிவின் மூலமாகவும். இந்த கைவினைக்கு துல்லியம் தேவை, ஆனால் கற்பனையும் தேவை. ஏனெனில் ஒரு கைவினையாளர் வெறும் கட்டுமான பொருட்களை உருவாக்கவில்லை, அவர் ஒரு காட்சி மொழியை உருவாக்குகிறார். கோடுகளால், வட்டங்களால், வளைவுகளால், மலர்களால், வண்ணங்களால் உருவாகும் ஒரு காட்சி மொழி. தொழிற்சாலை உற்பத்தி நிறைந்த இந்த காலத்தில் கைகளால் உருவாக்கப்படும் ஓடுகள் இன்னும் ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றன?
1: நான் அதாவது எனக்கு 20 வயசுல இந்த தொழில கத்துக்க ஆரம்பிச்சேன். இப்ப எனக்கு வந்து 60 வயசு ஆகுது. 20 வயசுல கத்துக்க ஆரம்பிச்சேன். எனக்கு முன்னால ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது செஞ்சாங்க. அதை பத்தி சொல்ல கேள்வி நான் நேரம் பார்க்கலாம். ஆனா அது 60 வயசுல ரொம்ப சிரமப்பட்டு, அதாவது இப்பெல்லாம் வந்து வண்டியை வந்து நம்ம வேன்ல ஏற்றுட்டு போறோம், லாரில ஏற்றுட்டு போறோம். அப்ப அப்படி இல்லை. ஒவ்வொரு ஊருக்கும் மாட்டு வண்டியில வேன் நம்ம கையில தயார் பண்ணி கொண்டு போய் எல்லாருக்கும் சப்ளை பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் நல்லா விரிவாயிருக்கு. ஆளுகளும் நல்லா வந்து நிறைய ஒரு அப்போலாம் 3 கம்பெனி தான் இருந்துச்சு. இப்போ 70 கம்பெனி இருக்கு. நல்லா எல்லாருமே ஆளுகள் இங்கே உள்ள 10 கிலோமீட்டர் சுற்றுறதுல எல்லாரும் வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பெண்களுக்கு நல்ல ஒரு இதான இதாக இருக்கு. அவங்க இன்ட்ரெஸ்டாக கத்துக்கிறாங்க, ஒரு முழுமையாக உழைக்கிறாங்க. நல்லா இருக்காங்க.
0: ஒருவேளை அதற்கான பதில் அவற்றின் தனித்துவத்தில் இருக்கலாம். இயந்திரத்தில் தயாரிக்கப்படும் ஓடுகள் ஒரே மாதிரியான தன்மையை நோக்கமாக கொண்டவை. ஆத்தங்குடி டைல்ஸ்கள் கைவினை திறனை வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு டைல்ஸிலும் மிகச்சிறிய வேறுபாடுகள் இருக்கலாம். வண்ணத்தில் சிறிய மாற்றம், தன்மையில் நுட்பமான வேறுபாடு, வடிவமைப்பில் சிறிய மாறுபாடு. அந்த சிறிய குறைபாடே அதன் அழகின் ஒரு பகுதியாக மாறுகிறது. காரைக்குடி வீடுகளின் பிரம்மாண்டமான உட்புறங்களுடன் இந்த ஓடுகள் நெருக்கமாக இணைந்தன. இந்த வீடுகளில் கட்டிடக்கலை வெறும் வசிப்பிடத்தை உருவாக்குவதற்கு மட்டும் இல்லை, அது அடையாளமாகவும் இருந்தது. முற்றம், தூண்கள், மர வேலைப்பாடுகள், சுவர்கள் மற்றும் தரை, இவை அனைத்தும் ஒன்றோடொன்று இணைந்து செயல்பட்டன. அந்த கட்டிடக்கலை உலகிற்குள் வண்ணத்தை கொண்டு வந்து கூறுகளில் ஒன்றாக ஆத்தங்குடி டைல்ஸ்கள் அமைந்துள்ளது. ஆனால் ஒரு ஆத்தங்குடி டைல்ஸின் அழகுக்கு பின்னால் அறிவியலும் இருக்கிறது. கைவினை கலைஞர்கள் சரியான விகிதாச்சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கலவை சரியான பதத்தில் இருக்க வேண்டும். வண்ணங்கள் சரியாக அமர வேண்டும். மேற்பரப்பை மிகுந்த கவனத்துடன் முடிக்க வேண்டும். அதன்பின் வருகிறது உலர்ந்தும் மற்றும் உறுதிப்படுத்தும் செயல்முறை. டைல்ஸ் கடினமாகி உறுதியாகும் வரை அது கவனமாக பராமரிக்கப்படுகிறது. இந்த செயல்முறையில் தண்ணீர் முக்கிய பங்கு வகிக்கிறது. மென்மையான கலவை ஒரு உறுதியான மேற்பரப்பாக மாறுகிறது. தூள், மணல், சிமெண்ட், வண்ண நிறம் மற்றும் தண்ணீர் என்று தொடங்கிய ஒன்று பல ஆண்டுகள் நீடிக்கும் தன்மை கொண்ட ஒரு டைல்ஸாக மாறுகிறது. இதை நினைத்து பார்ப்பதே சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஒவ்வொரு டைல்ஸும் ஒரு அச்சுக்குள் பிறக்கிறது. ஆனால் அதன் உண்மையான வாழ்க்கை யாராவது அதன் மீது நடக்க தொடங்கும் போதுதான் ஆரம்பிக்கிறது. ஒரு குழந்தை அதன் மீது ஓடுகிறது. ஒரு குடும்பம் அதன் அருகே கூடி அமர்கிறது. காலை சூரிய ஒளி அதன் மீது படுகிறது. ஆண்டுகள் கடந்த பிறகும் யாரோ ஒருவர் அதே வடிவமைப்பை நின்று ரசித்துக் கொண்டிருக்கலாம். கைகளால் உருவாக்கப்படும் பொருட்களின் அமைதியான வலிமை இதுதான். அவை அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிடுகின்றன.

ஆனால் பாரம்பரியங்கள் அருங்காட்சியகங்களில் மட்டும் வாழ்வதில்லை, அவை நிகழ்காலத்திலும் உயிரோடு இருக்க வேண்டும். இங்குதான் ஆத்தங்குடி டைல்ஸின் கதை சற்று சிக்கலாகிறது. நவீன கட்டுமானத்துறை இந்தியா முழுவதும் தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் செராமிக் மற்றும் வெட்ரிஃபைடு ஓடுகளை வீடுகளுக்குள் கொண்டு வந்துள்ளது. அவை எளிதில் கிடைக்கின்றன, எண்ணற்ற வடிவமைப்புகளும் கிடைக்கின்றன, விரைவாகவும் அதிக அளவிலும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கைகளால் உழைக்கும் கைவினையாளர்களுக்கு போட்டி என்பது உண்மையான சவால். சவால் என்பது ஒரு பழைய தொழில்நுட்பத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல, அந்த தொழில்நுட்பத்தை புதிய தலைமுறைக்கு அர்த்தமுள்ளதாக மாற்றுவதும் கூட. இன்றும் பாரம்பரிய செட்டிநாடு வீடுகளை தாண்டியும் ஆத்தங்குடி டைல்ஸ்கள் கவனத்தை பெற்றுள்ளன. பாரம்பரிய கட்டிட ஆர்வலர்கள் மற்றும் கைவினை அழகியலை விரும்புவோர் இந்த டைல்ஸின் மீது மீண்டும் கவனம் செலுத்த உதவியுள்ளனர். இந்த கைவினை புதிய இடங்களுக்குள் நுழைகிறது. பழைய வடிவங்கள் நவீன கட்டிட கலையுடன் இணைகின்றன. பாரம்பரிய வண்ணங்கள் சமகால வீடுகளில் தோன்றுகின்றன. ஒரு காலத்தில் பெரும்பாலும் செட்டிநாடு மாளிகைகளுடன் தொடர்புடையதாக இருந்த இந்த டைல்ஸ் இன்று இந்தியாவின் கைவினை பாரம்பரியத்தின் ஒரு அடையாளமாக மாறக்கூடும். ஆனால் ஒவ்வொரு கைவினைக்கும் இன்னொரு கதையும் இருக்கிறது. அது குடும்பத்தின் கதை. ஒரு கைவினை கலைஞர் பல மணி நேரம் டைல்ஸை உருவாக்கி கொண்டிருக்கும் போது குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்கள் மூலப் பொருட்களை தயாரிப்பது, ஆர்டர்களை நிர்வகிப்பது, இறுதிக்கட்ட பணிகள், பொதியிடுதல் அல்லது குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது போன்ற பணிகளில் ஈடுபடலாம். பல பாரம்பரிய கைவினைகளில் பணியிடமும் வீடும் ஒன்றோடொன்று நெருக்கமாக இணைந்திருக்கும். இந்த கைவினை வெறும் வேலை வாய்ப்பாக மட்டும் இருப்பதில்லை, அது ஒரு குடும்பத்தின் மரபு சொத்தாக மாறுகிறது. அந்த ஒரு வாக்கியத்தில் ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கிறது. பாரம்பரியம் என்பது நாம் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து கொண்டு செல்ல நாம் தேர்வு செய்வதும் ஆகும். ஒரு ஆத்தங்குடி டைல்ஸின் வாழ்க்கையை சற்று கற்பனை செய்து பாருங்கள். அது ஒரு கலவையாக தொடங்குகிறது, ஒரு கைவினை கலைஞர்களின் கைகளில் கடந்து செல்கிறது, கவனத்துடன் உலர்த்தப்படுகிறது, ஒரு வீட்டின் அங்கமாக மாறுகிறது, ஆண்டுகள் கடந்து செல்கின்றன, குழந்தைகள் வளர்கிறார்கள், குடும்பங்கள் மாறுகின்றன, வண்ணம் மங்குகிறது, தளபாடங்கள் இடம் மாறுகின்றன. ஆனால் அந்த டைல்ஸ் மட்டும் அவர்களின் கால் அடிகளுக்கு கீழே தொடர்ந்து இருக்கிறது, அமைதியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த டைல்ஸ்கள் வேறுபட்டதாக உணரப்படுகிறதோ என்னவோ. அவை வெறும் பொருட்கள் அல்ல, அவை சாட்சிகள், குடும்பங்களின் வாழ்க்கைக்கு சாட்சிகள், காரைக்குடி கட்டிடக்கலைக்கு சாட்சிகள், மறந்துவிட மறுக்கும் ஒரு பாரம்பரியத்திற்கு சாட்சிகள். இன்றைய உலகில் இயந்திரங்களால் ஏறக்குறைய எதையும் மீண்டும் உருவாக்க முடியும். அப்படி இருக்க இன்னும் ஒரு மனித கையின் தடத்தை தன்னுள் சுமக்கும் ஒரு பொருளின் ஆழமான அழகு இருக்கிறது. ஆத்தங்குடி டைல்ஸ்கள் நமக்கு நினைவூட்டுவது கைவினை என்பது வெறும் பொருட்களை உருவாக்குவது மட்டுமல்ல, அது நினைவு கூறுவது, ஒரு இடத்தை நினைவு கூறுவது, ஒரு சமூகத்தை நினைவு கூறுவது, ஒரு தொழில்நுட்பத்தை நினைவு கூறுவது. அதையும் தாண்டி அந்த கைவினையை உயிரோடு வைத்திருந்த கைகளையும் நினைவு கூறுகிறது. ஆகவே அடுத்த முறை நீங்கள் ஒரு வண்ணமயமான தரையை பார்க்கும் போது அதை வெறும் தரையாக மட்டும் பார்க்காதீர்கள், சற்று உற்று பாருங்கள். அங்கே ஒரு மலரை நீங்கள் காணலாம், ஒரு வடிவியல் அமைப்பை காணலாம், ஒரு கதையை காணலாம், ஒரு பாரம்பரியத்தையும் காணலாம், ஒருவேளை தலைமுறைகளின் கைரேகைகளையும் காணலாம். தமிழ்நாட்டில் ஆத்தங்குடியிலிருந்து மணல் வண்ணமாக மாறும் இடத்திலிருந்து, வண்ணம் வடிவமாக மாறும் இடத்திலிருந்து, வடிவம் பாரம்பரியமாக மாறும் இடத்திலிருந்து. இதை ஒரு டைல்ஸின் கதை மட்டுமல்ல, தொடர்ந்து கொண்டிருக்கும் ஒரு கலையின் கதை, ஒரு கைவினை பொருளாக, ஒரு டைல்ஸாக, ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு தொடர்ந்து வாழும் கலையின் கதை. சிறப்பு விருந்தினர் ரவிச்சந்திரன், சசிகுமார் அவர்களுக்கு நன்றி. இந்த ஆவணப்பட சிறப்பு நிகழ்ச்சிக்கான திரைக்கதையை எழுதியவர் கிருபா மேரி.

0: யோசனை துர்காதேவி. தயாரிப்பு ரோஸ்லின் மேத்யூ. நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது தனி சிறப்பு வாய்ந்த ஆத்தங்குடி டைல்ஸின் தரையில் நடமாடும் கலை.
1: இத்துடன் இன்றைய ஸ்னேக பாரதி தமிழ் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இந்நிகழ்ச்சி ஆல் இண்டியா ரேடியோ பெங்களூர் வானொலி நிலையத்திலிருந்து ஒலிபரப்பப்பட்டது. மீண்டும் சந்திப்பது அடுத்த ஸ்னேக பாரதி தமிழ் நிகழ்ச்சியில். வணக்கம் நேர்களே.